வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, ஒரு மாணவி, ஒரு இளைஞன், இவர்கள் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வழியின் அடையாளமாக இன்று உலகம் பேசும் இடம் செமனி. 1983 முதல் 2009 வரை நீடித்த இலங்கை உள்நாட்டு போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் ஆயிரக்கணக்கான தமிழர்களை இடம்பெயரச் செய்தது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் ராணுவ நடவடிக்கைகள், குண்டுவெடிப்புகள், காணாமல் போனோர், கட்டாய இடம்பெயர்வுகள் என்பவை தொடர்ந்து நடந்தன. 1995 இலங்கை ராணுவம் ஆபரேஷன் ரிவிரசம் மூலம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பிறகு வரவில்லை இவர்கள் திரும்பி எனவும் குடும்பங்கள் கூறத் தொடங்கின. இலங்கையில் காணாமல் போனோரின் சரியான எண்ணிக்கை இன்னும் விவாதத்திற்குரியது. பல்வேறு சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்களில் ஆயிரக்கணக்கானோர், சில மதிப்பீடுகளில் 10,000 காணாமல் போனவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்று வரை பல குடும்பங்கள், எங்கள் மகன் எங்கே, என் கணவர் உயிரோடா, என் மகள் என்ன ஆனாள் என்ற பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 1996 செப்டம்பர் மாதம் 7 18 வயது நிரம்பிய, உயர்கல்வி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி. யாழ்ப்பாணத்தின் கைதடி பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியை கடக்கும் பொழுது அவர் காணாமல் போனார். பின்னர் தெரிய வந்தது அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று. அவரை தேடி வந்தவர்களான அவரது தாய், சகோதரர், குடும்ப நண்பர் மூவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட ராணுவ வீரர்களின் ஒருவரான லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறியது, செம்மணி பகுதியில் 300 முதல் 400 வரை உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையின் மிகப்பெரிய மனித உரிமை விசாரணைகளில் ஒன்றிய ஆரம்பித்தது. 1999 சர்வதேச கவனத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி செம்மணியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வாய்விலேயே 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில உடல்களில் கைகள் கட்டப்பட்டிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்ததாகவும், வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் தடயவியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். பலர் எதிர்பார்த்திருந்த இந்த விசாரணை நிறுத்தப்பட்டது. 300 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் அகழ்வாய்வு குறுகிய பகுதியில் மட்டுமே நடந்தது. பின்னர் அரசியல் மாற்றங்கள், பாதுகாப்பு சூழ்நிலைகள், சட்ட நடைமுறைகள், வளங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து விசாரணை பல ஆண்டுகள் மந்தமானது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ஜூரிஸ்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சுயாதீன விசாரணை, டிஎன்ஏ பரிசோதனை, காணாமல் போனோர் அடையாளம், குடும்பங்களுக்கு உண்மை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தன. OMP, Office on Missing Person, 2018 இலங்கை அரசு அமைத்த ஒரு அமைப்பு உருவாகியது. இதன் நோக்கம் காணாமல் போனவர்களை பதிவு செய்தல், குடும்பங்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறுதல், அடையாளம் காணுதல். ஆனால் பல குடும்பங்கள் விசாரணை போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 2025 செம்மணியில் மின் தகன நிலையம் அமைக்கும் பணியின் போது மனித எலும்புகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் புதிய அகழ்வாய்வுக்கு அனுமதி வழங்கியது. புதிய அகழ்வாய்வில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுடன் குழந்தைகளின் காலணிகள், பள்ளிப்பைகள், ஆடைகள், நாணயங்கள், தோட்டாக்கள், தனிப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிட்டுள்ளன. தடவியல் நிபுணர்கள் வயது, பாலினம், இறப்பு காலம், டிஎன்ஏ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில எச்சங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பல அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025-26 காலகட்டத்தில் BBC, அசோசியேட்டட் பிரஸ், ராய்டர்ஸ், அல் ஜசீரா, த கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செம்மணி அகழ்வாய்வை விரிவாக்க செய்தி வெளியிட்டன. இந்த உடல்கள் யாருடையது? இவர்கள் எப்போது இறந்தார்கள்? எப்படி இறந்தார்கள்? அவர்கள் காணாமல் போனவர்களா, போரில் உயர்ந்தவர்களா, அல்லது வெறும் சம்பவங்களின் பலிகளா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவது நீதித்துறை மற்றும் தடவியல் விசாரணைகள் என்பதால்
இறுதி முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன. 30 ஆண்டுகளாக ஒரு தாய் தன் மகன் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார். ஒரு மனைவி தன் கணவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று தெரியாமல் வாழ்கின்றார். ஒரு குழந்தை தன் தந்தையை ஒருபோதும் பார்க்கவில்லை. செம்மணி அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கேள்வி, ஒரு கண்ணீர். செம்மணி புதைகுழி குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல தமிழ் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது காணாமல் போன பொதுமக்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வலியுறுத்துகின்றன. மறுபுறம் அதிகாரபூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு எச்சத்திற்கும் தடயவியல் மற்றும் சட்ட ரீதியான உறுதிப்படுத்தலே அவசியம் என்பதாகும். இந்த காரணத்தால் உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை நோக்கிய விசாரணை இன்னும் தொடர்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் வரலாறு அதன் வெற்றிகளால் மட்டுமல்ல, அது தனது கடந்த காலத்தின் உண்மைகளை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதாலும் எழுதப்படுகின்றது. செம்மணி இன்று ஒரு மயானம் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு தேசத்தின் நினைவிடம், நீதிக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் குரல், மறக்க கூடாத மனித வரலாற்றின் ஒரு பக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமாவின் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.

0: தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின்.
1: நடுநிலையாய் நிற்றலே நல்ல தகுதி.
2: When every section of society is treated fairly, justice flourishes.
0: செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து.
1: செம்மையாளன் செல்வம் வழிவழியாய் வரும்.
0: நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விட.
1: நடுநிலை தவறிய செல்வத்தை அன்றே விடுக.
2: Give up the wealth acquired by unfair means, even if that wealth can be put to good use.
0: கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம், நடுவுரியி அல்ல செய்யின்.
1: நெஞ்சத்து நேர்மை நீங்கின் கேடு வரும்.
2: When the mind swerves away from justice and fairness, the inevitable consequence will be one's ruin.
0: கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு.
1: நடுநிலையாளன் வறுமையை உலகம் பழிக்காது.
2: A good man will be respected, be he poor or rich.
0: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி.
1: தராசு போன்ற நடுநிலைமை சான்றோர்க்கு அழகு.
2: Being unbiased and fair, like an even balance, is a quality of great men.
0: வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்.
1: பிறர் பொருளையும் தமதாக கருதி வாணிகம் செய்க.
2: If traders guard other people's interests as their own, their trade will flourish.

0: கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: அப்பாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களாம், லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களாம். இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியா?
1: தண்ணியை போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

வணக்கம் அன்பார்ந்த கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் ஜாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

சிலர் எளியோர்த்தமை வதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காளிதன் நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

இரவின் படியில் தேனினும் இனிய பாடல்களை உங்கள் செவிகளுக்கு ஊட்டும் இரவு நிகழ்ச்சி இது. கலிபோர்னியாவில் நேரம் இப்பொழுது 10:10. உங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை இனியதாக்க திரை இசை திலகம் கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசையில் உருவான பாடல்களை இன்றைய இரவின் படியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் குரு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால

மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூச்சிருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்.

1967 கந்தன் கருணை திரைப்படத்திற்கு சிறந்த இசை அமைத்ததற்காக இந்தியாவில் தேசிய விருதை பெற்ற கீதை மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

போறனே அதே பாட்டு அதே பாவம் குரலிலும் அதே குறி அதே கண் பாடம்மா மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளர்க்கும் அம்மா பாடம்மா நீ பாடும்போது உருவா பாடுற மாதிரி இருக்கு பாடம்மா.

முகம் கழிந்த கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை. கண்ணனுக்கு தந்தோ

1942 முதல் 1993 வரை திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமையை பெற்ற கிவே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்தியாவில் இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்

சண்முகா மறைந்திருந்தே பார்ப்போம் மர்மமல்ல.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

விட்டு

நேயர்கள், இதுவரை இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கு மூச்சி.
1: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விடமாட்டேன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு, அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனைமரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது அமிர்க வானொலி தமிழின் மூச்சு.
1: GCSMR, Global Center for Siddha Medicine and Research.

0: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: இந்நிறுவனம்
0: இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கிட்டு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன
2: விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு வச்சுக்கிறேன்.
3: இவனை எப்படி தூக்குறது, எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுமா? அப்ப தூக்க வேண்டியதான்.
2: மாமூல் கொடு.
4: இன்னும் போனையால ஏட்டையா?
2: காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம்.
4: இதெல்லாம் ஒரு பழப்பு.
5: Shut up, nonsense, idiot, nuisance, bloody hypocrite! You are under arrest!
2: எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல்.
6: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th at 10:30 AM EST, 8 PM Indian time. In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect, and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அடக்கம் உடையவன் மலையினும் பெரியவன்.
1: The composure of the man who is consistent in self-control is greater than the grandeur of the mountains.
2: யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
0: நாவடக்கம் இன்றேல் துன்பம் விளையும்.
1: You can afford to leave anything else unguarded, but not your tongue. A wagging tongue could bring much trouble.
2: தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு.
0: தீப்புண் ஆறும் தீச்சொல் ஆறாதே.
1: Burn injuries heal eventually, but the scars caused by hurting words may never heal.
2: கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து.
0: கோபத்தை அடக்கியோனை அறம் தாமே சென்று சேரும்.
1: Virtues wait to serve the learned man who exercises self-control, especially of anger.
2: ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: உயர்வு தரும் ஒழுக்கம் உயிரினும் மேலாகும்.
1: Self-discipline brings dignity and glory. Cherish it as more precious than life itself.
2: அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
0: பொறாமையாளனுக்கு செல்வம் இல்லை, ஒழுக்கம் இல்லானுக்கு உயர்வும் இல்லை.
1: The envious man does not prosper, and the one lacking in character never achieves greatness.
2: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
0: நல்லொழுக்கம் மேன்மை தரும், தவறின் பழி வந்து சேரும்.
1: Men of good character attain greatness. Lack of character brings disgrace.
2: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
0: நன்மைக்கு விதை நல்லொழுக்கம், தீயொழுக்கம் துன்பமே தரும்.
1: Right conduct leads to virtuous living, and bad conduct brings distress and sorrow.
2: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல.
0: ஒழுக்கம் உடையார் தவறியும் தீயென பேசார்.
1: A person of righteous conduct will not utter evil.

0: உட்கார வண்டி.
1: ஒரு நிமிஷம்.
0: என்ன ஆயிட்டயா?
1: இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்கிஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
2: யோ, நீ சொல்லிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
3: அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
0: என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி, அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே போவ?
1: ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அதை என் கூட தான் வரவே அடம் பிடிப்பான்.
2: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?

வணக்கம். என் பெயர் கலைச்செல்வி. நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். நான் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தாயாக, தாரமாக, அக்கா, தங்கையாக, மகளாக, தோழியாக, நம் உறவின் அனைத்து நிலையிலும் நிறைந்திருக்கிறவர்கள் பெண்கள். எப்போதுமே உடலால் வலிமை மிக்க ஆண்களை விட மன வலிமை நிறைந்த பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு

சொல்லின் வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
1: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
2: Poverty can destroy ancestral honor.
0: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
1: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
2: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
0: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
1: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
2: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
0: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
1: நெருப்பிலும் உறங்கலாம் வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
2: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக, மலை இருக்கும் இடமெல்லாம் குடி.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னார்வ நிறுவனமான அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் மற்றொரு அங்கமாக அமெரிக்காவில் இருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம் இட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வானொலி அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மட்டுக்கல் புதுசு. இதோ அடுத்த பாடலுக்கு அழைத்துச் செல்கின்றோம் உங்களை.

வெள்ளியூர் சிலர் தமை வதையே புரிக்குவத மகராசர்கள் உள்ள காலிதன் இல யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம் பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் நாளை பாவையர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழங்கள் மூச்சு.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th at 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட். Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: Yes.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப். இந்த சூப்புக்கில் வந்து எல்லா விதமான, அதாவது நாட்டு காய்கறியிலிருந்து இங்கிலீஷ் காய்கறி வரைக்கும் போட்டு செய்கிற ஒரு சூப் வந்து, இது வந்து ஃபிலிப்பீனோவில் நல்ல ஃபேமஸான ஒரு சூப். நான் ஃபிலிப்பீன் போயிருந்த நேரம் இந்த சூப் வந்து ஒரு 2-3 times வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். ட்ரை பண்ணின எடுத்திருக்கிறோம். அது எங்களோட வந்த ஃபிலிப்பீன் லேடி அவள் வந்து சஜஸ்ட் பண்ணின ஒரு டிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்ட உடனே என்னடா புளி சூப், டெமரின் சூப்புன்னு சொன்னாங்க. என்ன புளி சூப்பாக எப்படி இருக்க போகுதுன்னு தான் நாங்கள் யோசித்தோம். இப்போ நாங்கள் போய் ஆர்டர் பண்ணின பிறகு தான் அந்த டிஷ்ஷையே அவங்க மேக் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் தருவாங்க. நாங்கள் எப்படியும் ஒரு 1/2 hour மேலால் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோங்க. எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. எல்லாம் போட்டுட்டு பிறகு அதை அடுப்பில் வச்சு காய்ச்சுறதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்கும். அந்த வெட்டுறதெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ள வந்து அந்த வெஜிடபிள்ஸுக்குள்ள வந்து இறால் போட்டிருப்பாங்க, மீன் போட்டிருப்பாங்க, நண்டு போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த ஒடியல் கூழ்ன்னு சொல்லி இலங்கையில் ஃபேமஸான ஒரு ஒடியல் கூழ் மாதிரி, ஆனால் அதுக்குள்ள நாங்கள் ஒடியல் மா போடுவோம். இதுக்குள்ள எந்த விதமான மாவும் போட மாட்டாங்க. மற்றது உரைப்புக்கு நாங்கள் இதெல்லாம் போடுவோம், அவங்க அது போட மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து நான் அதே இதை வந்து நம்ம வீட்டில் செய்யக்குள்ள நான் கொஞ்சம் உரைப்பு போட்டுனேன். அப்போ அது இப்போ எங்களோட டேஸ்ட்டு கேட்ட மாதிரி வந்தது. ஆனால் அங்கேயும் அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னேன்னா ஹாட் சோஸ் தந்தவங்க போட சொல்லி. ஹாட் சோஸ் என்ன, இந்த புல்டாக் சோஸ் என்று சொல்லி அந்த சோஸ் தந்தவங்க கொஞ்சம் போட சொல்லி. ஆனால் அந்த புல்டாக் சோஸ் வந்து 2 hot எங்களுக்கு சரியான உரைப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் தான் நீங்கள் போட வேணும், ஒரு சொட்டு. அது வந்து இப்படி குக் பண்ணிக்கல போடாமல் நீங்கள் உங்களோட டிஷ்ஷுக்கில் 1-2 drops தான் விட வேணும். அது மற்றபடி நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளையே நீங்கள் காய்ச்சக்கிலேயே போட்டு விட்டுறீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஆனால் இது வந்து நல்ல உடம்புக்கு எல்லாம் அவங்க சொன்னாங்க, உடம்புக்கு ஃபுல்லாக நல்லா அவங்க வீக்கில் 2-3 times இது சாப்பிடுவாங்களாம். சூப்பர். அந்த சூப்பை நாங்கள் எப்படி செய்யலாம்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நாங்கள் வீட்டில் ஒரு 4-5 தான் இருப்போம். அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கான இதைத்தான் நான் சொல்கிறேன். என்ன, நிறைய மரக்கறிகள் அதுக்குள்ள போடுவாங்க. அப்போ அந்த அப்போ நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் போட்டாலே அது அவ்வளவு நிறைஞ்சு நிறைய வரும். ஸோ அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 4 அளவாக ஒரு 12 rolls ஒரு 12 counts ரால், அது ஆக பெரிய ரால் எடுக்காமல் ஒரு மீடியம் சைஸ் ரால் எடுங்க. நான் அவங்க சொன்னது மீடியம் சைஸ் அப்படித்தான், அதான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னவங்க. அடுத்து நண்டு, அதுக்குள்ள நண்டட கால் தான் போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நண்டட கால் தான் இருந்தது, அதை தட்டிட்டு போட்டிருந்தாங்க. அந்த நண்டட உடம்பு போட இல்லை அவங்க. பிறகு மீன் வந்து 2-3 வகையான மீன் போட்டிருந்தாங்க. அதில் வித்தியாசமான 2-1 முழுசாக இருக்கக்கூடிய மாதிரி சின்ன குட்டி மீன், மற்றது வந்து கொஞ்சம் தசை உள்ள மீன்கள் துண்டு துண்டாக அப்படித்தான் அதில் போட்டிருந்தவங்க. பிறகு மரக்கறிகள், இது மூன்றும் இதுக்குள்ள போட்டிருந்தது. அடுத்து இது வந்து மச்சப்பாடு. இனி மரக்கறிகள், இதுக்குள்ள பயத்தங்காய் ஒரு 4 எடுங்க, 4 or 5 இருந்தால் காணும். அந்த ரேடிஷ், அதாவது முள்ளங்கி வந்து ஒரு 1/2 எடுத்தா, பெரிய நீளமான முள்ளங்கின்னா ஒரு 1/2 எடுத்தா காணும். ஒரு நோக்கு, அது வந்து ஒரு 1/2 காணும். பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் ஒரு துண்டு, ஒரு 10 சின்ன துண்டு கியூப்ஸாக வெட்டினது ஒரு 10 துண்டு காணும். ஒரு ஓரளவு பெரிய ஒரு பைட் சைஸில் இருக்கக்கூடிய பீஸில் ஒரு 10 துண்டு காணும். அடுத்து பயத்தங்க மிதக்கி ஸ்பினச், அது ஒரு 3-4 கைப்பிடி, ஒரு கைப்பிடியால் அள்ளி எடுத்தது ஒரு 3-4 பிடி அந்தளவுக்கு காணும். கத்தரிக்காய் 1 கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. பீன்ஸ், அது வந்து ஒரு 4-5 பீன்ஸ் இருந்தால் காணும். சுரக்காய், அது ஒரு துண்டு, ஒரு அதுவும் ஒரு 10-15 கியூப்ஸ் எடுக்கிற மாதிரி. என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாத்தையும் போட்டோடனே அது நிறைய வரும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு சிக்கன் ப்ரோத், அதாவது வெஜிடபிள் ப்ரோத். ப்ரோத் வந்து அது கண்ணீரமாக அவிச்சு எடுத்து அந்த ப்ரோத் வந்து ஒரு 8 கப்பாவது தேவை அதுக்கு, 8-10 கப்ஸ் கட்டாயம் தேவை. புளியன், புளியன்னு சொல்கிற அந்த சூப் கட்டி, அது ஒரு கியூப். சுவைக்கேற்ப உப்பு, மிளகு, தக்காளி பழம், தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் உண்டு. பழப்புளி கரைச்சி, அது நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நீங்கள் அதை கரைச்சி எடுத்த தண்ணி, புளிப்பு கூட குடிக்கக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் கூடுதலாக போடலாம் நீங்கள் வர. காஷ்மீரி மிளகாத்தூள் அரை தேக்கரண்டி 1 தேக்கரண்டி, அது உங்களோட டேஸ்ட்டுக்கு போடுங்க. உப்பு பார்த்து போட வேணும் டேஸ்ட்டுக்கு. மிளகுத்தூள், மற்றது வந்து வெங்காயம், அது ஒரு சின்ன துண்டு, கணக்கு தேவையில்லை ஒரு சின்ன துண்டு. ஹோல் கார்லிக், அந்த கார்லிக்கை உள்ளி, அந்த உள்ளியை வந்து நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணி அதை நசிச்சு அந்த பேஸ்ட் மாதிரி வரும் அது, அது கொஞ்சம் ஒரு கரண்டி. மெல்லுசு மெல்லுசாக வெட்டின இஞ்சி, ஒரு சின்ன ஒரு பெரிய விரல் அளவு துண்டு எடுத்து மெல்லுசு மெல்லுசாக வெட்டிட்டு அதை சின்ன சின்னாக வெட்டி போட்டிருந்தவங்க, அது இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் சின்ன சின்னனா ஒரு அளவுக்கு வைட் சைஸ்லேயே வெட்டி வச்சுக்கொள்ளுங்க, வெட்டி கழுவி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வெஜிடபிள் மற்ற இந்த இதுகள் எல்லாத்தையும் ஒரு உண்டாக கலந்து ஒரு இது வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த சூப் வைக்கக்கூடிய பாட்டத்துக்கு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு, ஒரு கணக்கையில் ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தையும் இந்த கார்லிக்கையும் ஜிஞ்சரையும் சும்மா சொட்டை பண்ணுங்க. கொஞ்சம் சாதுவாக சொட்டை பண்ணி அந்த ஸ்மெல் ஒன்று வரதுக்குள்ளே நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா ஒரு காந்த பிரட்டுங்க. எல்லாம் இந்த மிரக்கறிகள் எல்லாம் அதில் படுற மாதிரி பிரட்டின கையோடையே நீங்கள் இந்த சிக்கன் ப்ரோத் எல்லாம் போட்டு ஒரு 10 கப் போடுங்க. அது அவ்வளோத்தையும் போட்டு தண்ணி, இந்த தண்ணியில் அந்த சிக்கன் அந்த கியூப்ஸையும் போட்டு நீங்கள் நல்லா அவிய விடுங்க. நல்லா அவியட்டும் அது. இதுக்குள்ளே இப்போ இந்த தூளையும் போடுங்க, கொஞ்சம் அவிஞ்சி வரக்குல அந்த தூளையும் போடுங்க. போட்டுட்டு இந்த புளித்தண்ணியையும் விடுங்க, புளித்தண்ணியையும் விட்டு நல்லா அவியுங்க. நல்லா அவிஞ்சட்டும், நல்லா வெஜிடபிள் எல்லாம் அவிஞ்சி வர்ற ரெண்டு சொல்லக்குல ஒரு அரை வாசுக்கு வரக்குல நண்டை போடுங்க. நண்டை போட்டுட்டு பிறகு மூடுங்க. பிறகு திரும்ப இப்போ கீரை ஒன்றும் போட, கீரையே போட வேண்டாம், மற்ற மிரக்கறிகள் தான் நீங்கள் போட்டிருக்கோணும். இப்போ நண்டு போட்டால் பிறகு நீங்கள் மீனை போடுங்க. மீனை போட்டுட்டு மீன் கொஞ்சம் அவியட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்கு மீன் அவியட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஸ்பினச் அந்த அதை அந்த கீரையை போடுங்க. அதுக்குள்ள அல்லாட்டி பொக்சோய் போடலாம், அதுக்குள்ள அந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் பொக்சோய் போடுறேன்டா போடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எனி கீரை உங்களுக்கு விருப்பமானதுகள் நீங்கள் அதுக்குள்ளே போடலாம். நீங்கள் அவங்க வந்து சுவிஸ் சட்டும் போட்டுருந்தா போடலாம்னு சொன்னவங்க, இந்த ஒரு நாள் குடிக்கல சுவிஸ் சட் போட்டிருந்தவங்க, அதுக்குள்ள அது எனி டைப் ஆஃப் கீரை நீங்கள் போடலாம். அந்த கீரையை போட்டுட்டு இறக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முதல் நீங்கள் இந்த ராலை போட வேணும். ரால் கிணறு நேரம் குக் ஆகக்கூடாது. இப்போ அந்த ராலையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு டேஸ்ட்டாக பாருங்கள். உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தூக்கலாக புளி இருக்கணும், உப்பும் நல்லா தூக்கலாக இருக்கும், ஒன்று குடிக்கல நல்லா இருக்கும். இது தண்டைக்குள்ள ராலெலாம் போட்டு முடிஞ்சா பிறகு டேஸ்ட்டை பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் மூடியை போட்டு ஒரு 5-10 நிமிஷம் விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி. விட்டுட்டு நல்லா பிரெட்டை டோஸ்ட் பண்ணுங்க. மற்றது கொஞ்சம் போல் நல்ல வெள்ளைச்சோறு ஒரு கொஞ்சம் குழைவாக சமைச்சிருந்தவங்க, கொஞ்சம் குழைவாக இந்த ஸ்டிக்கி ரைஸ் இந்த ஸ்டிக்கியாக இருக்கணும். அதோட கொஞ்சமாக போட்டுட்டு இதை விட்டு விட்டு தான் அதில் தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் போட்டு போட்டு சாப்பிட்டாங்க. நாங்களும் அதைத்தான் அப்படி அதே பிளான் தான் செய்தாங்க. அந்த டோஸ்ட் பிரெட் டோஸ்ட் வந்து கார்லிக் டோஸ்ட் இதோடு தந்தவங்க சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னால், உங்களுக்கு உடம்பில் நோக்கல் இருந்தாலோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வயிற்றுக்கில் சரியில்லை எல்லாமே இருக்குது, வயிறு கொஞ்சம் இதாக இருக்குது, உங்களோட உடம்பு வந்து லேசாக இருக்கணும்னு நினைச்சாலோ இந்த சூப்பை 3-4 times a week வந்து குடிக்க சொல்லி அவங்க தாங்க அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நல்லா இருக்குமா அது. அந்த குடிக்கல பார்க்கல ஒரு தண்ணிக்கில் மரக்கறிகள் கிடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த வெஜிடபிளோ அந்த ஃபிஷ்ஷுகள் அதெல்லாம் சாப்பிடல அந்த மனங்கள் ஒன்றுமில்ல, நல்லா இருந்தது. அந்த அதுக்கு ஸ்டாச் போட்டு திக்காக்குனதும் அப்படி இல்லை, எல்லாம் தண்ணியாக தான் போடுறையாக தான் இருந்தது. இது குடிக்க வைக்கல எங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகள் அதுகள் எல்லாத்தையும் அதெல்லாம் நீக்கி எங்களோட உடம்பு வந்து கூலாக வச்சுருக்குமாமன்ட்டு சொன்னாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை வானிலைக்கு தாவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் டமரின் சூப் பிலிப்பீன் ஸ்டைலில் செய்கிற செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாக இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதே தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து வைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூ குரோச்செஸ்டரிலிருந்து நான் மீன் லோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீன லோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ்ட் டு பிரசன்ட் த 4th வெபினார் இன் அவர் 6-part சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே September 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் தற்போது கேட்டு மகிழ இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

0: உங்களை அவசரமா பாக்கணுமா? மேக்கப் ரூம்ல இருக்கா? ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. நானும் வரேன்.
1: இல்ல, நீங்க இருங்க.

அதில் ஒரு சொந்தம் தென்றல் அது தரும் சந்தம் சேரும் அதில் ஒரு சொந்தம் துளிர்விடும் ஆசை ஆடியது தொடர்ந்தொரு ராகம்

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

ஆவியும் நீரும் கையில் தரித்திரம்பும் ஆவி குடி போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள், உங்கள் சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா?

0: யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்?
1: புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை, சேர்க்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர், பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பேர் கண்ணகி.
0: உன் முறையீடு என்னவோ?
1: முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூளையாக்க முடிவுணிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்வேன்.
0: நீ யார்?
1: கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி.
0: என்ன?
1: பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசன், அறிந்திடுக.
0: ஓ, கோவலன் மனைவி?
2: கோவலன் மனைவி?
0: சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி?
1: போதும். யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களின் கேள்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி.
0: கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா?
1: நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொச்சவனே, குடைநிழலில் குஞ்சரமூர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசே? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்?
0: என்ன
1: அரசே?
0: கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு.
1: கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு.
0: நம்ப முடியாது. என்ன?
1: நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
0: நான் குற்றவாளி?
1: ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டோம் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிந்து நீ ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு.
0: வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்?
1: ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள்.
0: அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு?
1: அவைகளில் ஒன்று என்னுடையது.
0: அதற்கு அடையாளம்?
1: அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே.
2: அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய.
1: மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
0: முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள்.
1: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
0: அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு, இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை?
1: அடுத்த சிலம்பு.
2: மாணிக்கங்கள்?
1: மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு.
2: மாணிக்கங்கள்!
1: அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆரம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உறைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மறைமொழி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குறை எதற்காக?
0: தேவையில்லை.

0: என்னை காலமெல்லாம் அழவைத்த காதலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிழந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு.
1: கண்ணகி, உன் கணவன் கள்வனல்ல, கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு.

தவறியதால் வளைந்து செம்போலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.

நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம், ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சம்ஹாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சம்ஹாரம். ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம், ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். இந்த இசம் அந்த இசம் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ், தமிழ் இனம் தமிழ் இனம். அதற்காக அவர் புத்தக கண்காட்சிகளில் தேடிய புத்தகங்களை விட பழைய புத்தக கடைகளில் தேடிய புத்தகங்கள் தான் அதிகம். அத்த புத்தக அந்த தேடலில் எனக்கும் அவர் சங்க இலக்கிய பழைய நூல்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வரலாற்றின் தாயாக தேடலராக அவர் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு தொகுப்பின் அடையாளம்தான் தெற்கின் புத்தர். இன்னும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய தேடலில் அவர் அவ்வளவு வைத்திருக்கிறார். இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்களெல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள், ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பதுதான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவு மதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலைகள் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிடையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிழையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்று தான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அகரகாரம் அந்த சுதேத்திரியம் என்பதற்கு. அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்டு. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபுர நல்லூர் என்று பொருணையாற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில்
அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, எங்க காலத்துல இந்த மொட்டை அடிச்ச அந்த அம்மாக்கள் ஆத்துக்கு குளிக்க போவாங்க. போகும்போது அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சை தரையில தட்டிக்கிட்டே ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டா நாங்க செடியிலையும் மரத்துலையும் பதுக்கிடுப்பார், எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கள ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாம, என் தமிழனுக்கு சொல்லாம நான் எப்படிடா சமூக நீதியை பற்றி பேச முடியும்? அததான் சொல்றாரு, இங்க பதிவு இருக்கு, இந்த புத்தகத்தை நீங்க இன்னைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு விற்பனை ஆயிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர், உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெள்ளட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர். அதுல இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போகணும், இடுப்புல வைக்க கூடாது. இந்த கொடுமையில இப்ப நினைச்சு பாருங்க, உங்க மகளுக்கு இப்படி செஞ்சே பாருங்க, ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தா ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தான், அவதானே சுமந்தா. அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்து மணல காலில் செருப்பு இல்லாம கடந்திருக்கீங்களா? நான் சின்ன பையன், நான் கடந்திருக்கிறேன். அப்ப கூட நான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டி அதுல கொஞ்ச தூரம் நின்றுட்டு அப்புறம் கடந்த பையன்னா, என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான், செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாராயணபுர. இதுல கூட பாருங்க, நம்ம தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறான், சரிதானே? அவன் தெய்வம் எல்லாம் பெருந்தெய்வம்ங்கிறான். நம்மளுடைய கூலங்கள், வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுக்கெல்லாம் இப்ப என்ன பேரு? சிறு தானியம் இல்லையா? கூலம், கூல வணிகனார், சிறு கூலம். இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம், சிற்றின்பம். அதைவிட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்கிற இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள நம்முடைய

உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம், ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலைவனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம், அவன் பாலைக்காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலைக்காடு பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம், ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையாள அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர். உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். கனமழை பெய்யும் போது குடை பிடிக்கக்கூடாது. யார்? நீர் நிரம்பிய குளத்தில் இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது. அவர் ஒன்றும் பொய் சொல்லல, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்க. நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்பெடுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடி இருக்கிறார்கள். விடலாம் அவனுங்க. நடந்த உண்மை ஐயா, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார் தமிழோசை, சயா மரணதையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார். மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி, ஒரு சிறு தவறு செய்துவிட்டார் ஒரு தமிழன். அவனை இங்கே நிற்க வைத்துவிட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி கண்டாணி, நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடல் ஓடிக்கொண்டே இருக்குமாம், என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதை போல் துடித்துக் கொண்டிருக்கிறது. சயாமரண ரயிலை தாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்துதான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம். அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டும். உள்ள வாங்குறீங்களா? அப்பதான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாழக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் இனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினைச்சு பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில் அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு. இங்கே என் தாய் நுகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக

0: ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்து விட்டார். இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நுகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடு மணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடுமணலில் போட்டு வேக வைப்பார்கள். அதற்கு அன்றைக்கு பெயர் உழப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது. அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமா? அதிலிருந்து கொஞ்சம் மயக்கு வந்து கொஞ்சம் வெளியே வந்துவிட்டால் கூட சாட்டை கடியால் அடித்து இந்த வழிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் எங்கெல்ஸின் பிள்ளை. நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றார். நான் எதற்கடா கவிஞன்? நான் எதற்கடா மேடையில் ஒலிவாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊரு சுதேத்திரிய கிராமம் சொன்னேன். இது நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஓவியசா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர் எழுதுறாரு. தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது, உணவு பரிமாறச் சொல்லுகிறார், பரிமாறுகிறார், சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏன் இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்க சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ அரண்மனையில இருந்தா சொல்லியிருப்பாங்க, இங்க நீ இப்ப வந்து சொல்றியே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவில் சிறந்தவர்கள் அல்லவா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு. அதுல இந்த சொத்துப்பட்டியில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு. அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்க எழுதி வை. இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை. அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்ற. அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா ஊர்வீசர் சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரம். இந்த வழியெல்லாம் நாங்க சொல்லாம யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்ல முடியும்? என் தமிழ்கிட்டதான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாமல்? முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன். முத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முத்து குமார். அவன் எங்கே பிறந்தான்? ஐயாவின் அந்த இனக்குழு வளையத்திற்குள் தான் ஐயா அவனும் பிறந்தான். காமராசர் ஐயா பிறந்த அந்த தூய மண்ணில் தான் அவனும் பிறந்தான். இன்னும் அந்த தோல் சீலை வரலாறு எல்லாம் ஐயா வழி சுமந்து சொல்லுவான் அதெல்லாம். நம்ம பாமரன் சொன்னார்ல பல்பு, அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டியது போதும், அதில் என்ன செய்த, அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார், ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனால் நாளை என்ன செய்வார்கள், இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள், இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள், அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலோர் அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயண குருவை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரநாசன் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை, சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொன்று கதையை சொல்ல வேண்டும். ஓமந்துரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்துரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவேசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன்மாதேவியில் ஒரு ஆசிரமம், குலக்கல்வி இல்ல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பேரு தமிழ் குருகுலம், தமிழ் குருகுலம். அந்த குருகுலத்தில் போய் யாரு, முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்க படிக்க விருப்பம் இல்லப்பாங்கிற. ஏப்பா? இல்லப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, எங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதனை ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது, சனாதனம் தர்ணாசிரமம் அந்த கொள்கைப்படிதான் நான் நடப்பேன், நான் இரண்டு பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை, எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறார். காந்திக்கும் போகிறது, இது இன்னும் காந்திக்கும் போகுது, காந்தியும் சொல்றாரு அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்தி மலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்துரார் பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பையன் இல்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும் போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானே ஓமந்துராருடைய கதை. பையன் இறந்து விட்டான், முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது. அந்த முதலமைச்சர் என்று என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பிய நீ போய் இறுதிச் சடங்கு முடித்து விட்டுவா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்துராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினால் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு புத்தகத்தை நமக்கு தர முடியும். ஆயிரம் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இந்த தேவை, நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள், இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில் என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல் தான் திருக்கின் புத்தர். அதற்குள் இன்னும் இன்னும் இன்னும் எவ்வளவோ பேசலாம், ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டரையா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகள பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: பீசா திருடினது யாரும் கண்டுபிடிச்சது சார்.
1: யாரியா?
0: சுமோ சார்.
1: யோ, திருடு போனது குவாலிசியா
0: சார்? திருடினது சுமோ சார்.
1: யோ, காரே எங்கயாவது கார திருடும் ஐயா?
0: அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ, கூட்டு வாயா.
2: ஏயா தள்ளி விடுற, அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம்.
1: உனக்கு ஆற தெரியுமா?
2: ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும்.
1: ஏய் நம்பர் சொல்லி அந்த கிண்டல பண்ற
2: சார். என்ன சார் பேசி பேசுறீங்க? செவனின் ரோட்ல போய் கூட்டி ஆறு தெரியுமா ஏழு தெரியுமா என்ன அர்த்தம்? அவன் உனக்கு வேலை வண்டியில போய் ரோட்ல தெரியும்.
1: போலீஸ் ஸ்டேஷன்
2: சொல்ற சார், சொல்ற. இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்லலாம் தானே?
1: ஆமா.
2: வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பியை கட்டி என் கையில வச்சு அப்படியே டைவ் அடிங்க.
0: அப்பயே
2: தெரியாது.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட்.

0: ரியல் எஸ்டேட் தொழில் துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: டோ வா இங்க, என்னை பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்னத்த சொல்றது?
0: எதையாச்சும் சொல்லியா
2: சார்? ஒரு கேன.
0: ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
1: என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க?
0: ஏய் ஏய், நீ ஒண்ணும் சொல்லவேனா போ. அட்டென்ஷன்.
1: சரி,
0: என்ன பத்தி நானே சொல்ற கேட்டுக்க.
3: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
1: தெரியும்.
3: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும் போது பிபி ஊதுற?
1: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார்.
0: சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கற?
3: என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

ஓலகுடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாத்தாங்காலு இருக்குது, அச்சோ மூணு போகம் ஒரு போகம்.

0: நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது.
1: என்ன உழைப்பு!
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன்?
2: உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்?
0: எந்த ஊர் நமக்கு?
2: நமக்கு செங்கோட்டை. நமக்கு
0: நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலம்.
2: அப்படியா?
0: குட்டிச்சவரு, முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க.
2: நம்மளுக்கு அதே
0: என்ன வியாபாரம் பண்றீங்க?
2: நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியிலதான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க
0: நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கு எல்லாம் எந்த முயற்சி எடுக்கல.
2: அதுதான் நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடல. அது எங்களுக்கு லாபம்
0: தானே. என்ன தபாச்சா பேசுறாரு மாதிரி?
2: அப்புறம் என்ன கொடுக்குது
0: இது? எங்க கொடுக்குது? நம்ம தானே அது குடுத்துட்டு இருக்கோம்.
2: அதை கேக்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு
0: கேட்டேன். மைலேஜ் 50
3: கொடுக்குதுன்னு.
0: ஏயா,
3: எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க?
0: வண்டி 5 கிலோமீட்டர் கூட குடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊருக்கலவரத்தை எடுத்து விட்டுருவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எடுத்து விடுறாங்க இல்லையா? நம்ம இடத்த காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணா,
4: Let's go out, man. Your place

இணைக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டாங்களா?
1: ஆமா,
0: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்க.
2: மருமகன்
1: தெரியுதா? உன் பிள்ளை இருக்க அப்ப உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையறேன். ஏதோ புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்களா? அதுக்கு
2: என்னப்பா
1: என்ன போட்டு நான் அடப்பத்தி அடப்பு ஏன்டி? இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
3: என்னமா கீழே சத்தம்
1: பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மிஷி வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
3: மறுபடியும் அங்க என்னமா சத்தம்
1: மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
4: மெதுவா பேசுங்க.
1: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
4: அப்படி பேசுங்க.
1: கும்மிருமே கும்மி அம்புட்டு பேரும் சொல்லிவிட்டு. ஆமா,
2: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
1: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
2: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
5: இங்கே சப்பாவும் சூரிய சப்பாவும்.
1: பிள்ளை பத்திரிக்கலாம் பிள்ளை.
2: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
1: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
2: முடிய முடிய
1: சொல்லம் தாயி.
3: என்னமா கீழே சாப்பிட
1: யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு கேட்டுக்கிட்டா இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி? இருக்கா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் டிரக்கர் என்ற அறிஞர், சரியான செயலலை செய்பவர் தலைவர், செயலலை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவால் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனமில்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு 13 வயது. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடலிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனின் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தளால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: என்னது?
2: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th at 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சமைத்தவரோ குப்பையின் ஓரம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அளித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்று வயது 50, வயது 50. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை தொடரும். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே. சோதனையின் காரிருளால் துயர்படும் போதும், வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்படும் போதும், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம்.

நமது சொந்தமே. வயல்வெளியும் வயல்வெளி மேல் குடைபிடித்தாடும், வயல்வெளியும் வயல்வெளி மேல் குடைபிடித்தாடும், வான்வெளியும்